அண்ணே அண்ணே சிப்பாய் அண்ணே, நம்ம ஊரு நல்ல ஊரு இப்ப ரொம்ப கெட்டு போய்.

ஆட்சிப்பு அந்த பூமி எல்லாம் வத்தாத நதியை பார்த்து ஆறுதல் அடையும். அந்த நதியே காஞ்சு போயிட்டா துன்பப்படுறவங்க எல்லாம் அவங்க கவலையை தெய்வத்துக்கிட்ட முறையிடுவாங்க.

0: கேம்பெயினட்டுமா மைக்க கையில் எடுக்கட்டுமா?
1: ஒரு நிமிஷம், நான் சொன்னேன்
0: ஷாம்பெயின் தான் திறக்கட்டுமான்னு சொன்னேன்.
1: ஷாம்பெயினா? என் காதல் கேம்பெயின் கேட்டது.
0: மப்பில் அப்படிதான்டா கேட்கும். கரெக்டா கேட்கும். ஸ்டார்ட் மியூசிக்.

0: அக்கடி பக்கடி திக்க திக்கடி திக்கடி திக்கடி திக்கா திக்கடி திக்க திக்கடி திக்கடி திக்கடி திக்கடி திக்கடி திக்கீரோ திக்கீரோ
1: திக்கீரோ
2: திக்கீரோ
3: திக்கீரோ.